0: மட்டும் மோக்கி போட்டி டவுனும் ஐசலாம் மட்டும் சில்லம் கொட்டும் மனதேரா பிளேஸு ஐ தீன் மாறி எல்லாம் கொட்டி பெஞ்சு தர டோசு
1: ஐ டோன்ட் ஸ்டாப் டான்சிங் போன காலு லோடிங்